சிதறலாகோ தாதி சுடர சுடர பண்டைங்கார் கமி சாஜிக்கன் கொமெந்தார் இக்குத்தில கொமெந்தார் எங்கடிக்குத் இனி பிரதான் மந்திரி நரேந்திர மோடி திவாரி கோதன்பர்க் சுவேதியா வடதாங்கால் துஜுபிலாஸ் மை இதுவரிபு துவ புலு நாம் நிங்கன் ரங்கியான் குஞ்சுங்கான் கத்திகா தா

0: Absolutely, Professor Sachdeva. Thank you so very much for having joined us and shared your views on, in fact, Prime Minister's visit to the Nordic countries. Thank you so very much.
1: Thank you. It was a pleasure talking to you.
0: Listeners, you can also listen to this program on our mobile app News on AI.
2: பானகவ மிஸ்ரா யாங் தர் ஹோர்மத் சித்தலா சரஸ் பாட்லைட் தாடி கவி மங்கும்பூர் அண்டாதெங்கன் பிரபலாப லாகு நான் ஃபிலிம் நிக்மத்திலா லாகு லாகு பரி குத்னியா.

ஹரா பண்டா தேல மணிக் முத்தி லாகு தாடி நிகாந்த அமைக்கியான் சலசாயில அச்சாரா காமி உந்துக் பாகி ஹாரி இனி அச்சாரா காமி உந்துக் பேசுக் அடாலா சபகா இவரி கொத் சத்தலா வர்த்தா பரித்தா லாகு இன்ஸ்ட்ருமெண்டாலியா கொமெண்டார் லாகு ராக்கியாத் ஸ்பாட் லைட் சப்பர்த்தி யாங் காமி பியாசா மங்கா கிரி திங்கான் அச்சாரா பேசுக் ஹாரி இனியா சொடர சொடர பண்ணிங்கார் சப்லும் காமி மங்கா கிரி பிரச்சக்கப்பன் ஹாரி இனி கமி மங்குச்சா பக்கான் தெரியுமா காசி பானியாக தம் தம்பை பர்ஜும்பா கம்பாலி பிசுக் பாட பக்து தான் கிளம்பாங் யங் சாமா.